0: before 2029. And then there were political shots that he took at the Congress, accusing the Congress-led era of policy paralysis, of coalition compulsions, of corruption, casteism, and dynastic politics, saying the country had since been freed. That's the narrative that Amit Shah is pushing on behalf of the BJP. Listen in.
1: ढेर सारे राज्यों में कॉमन सिविल कोड यूसीसी को हमने इंट्रोड्यूस किया है और मुझे विश्वास है कि भाजपा एनडीए शासित 21 राज्यों में हम 2029 के पहले यूसीसी को इंट्रोड्यूस करेंगे। 2014 से पहले हमारे देश की राजनीति का दिशा तीन नासूरों से पीड़ित था, भ्रष्टाचार, जातिवाद और परिवारवाद। 2024 से 26 के इस राजनीतिक एरा में भ्रष्टाचार, जातिवाद और परिवारवाद वो समाप्त होकर पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस की दिशा में देश की जनता आगे बढ़ी है। हम सभी एनडीए के घटक दल और भारतीय जनता पार्टी ने ये तय किया है कि 17 सितंबर से 17 अक्टूबर तक हम ये एक माह सेवा संकल्प अभियान के रूप में चलाएंगे। ये सेवा संकल्प अभियान पूरे राष्ट्र में चलेगा। राष्ट्र प्रशासनिक इकाई मतलब राज्य और केंद्र प्रशासित प्रदेश में चलेगा। हर जिले में, हर लोकसभा विधानसभा क्षेत्र में और बूथ तक सेवा संकल्प अभियान को लेकर हम देश की जनता तक पहुंचने वाले हैं।
2: संगम से नागरिक संहिता देश में पारित हो गया, बंगाल में भी, हमारा स्टेट में भी शुरू होगा और दूसरे स्टेट्स में भी होना चाहिए। देश की एकता, अखंडता, सुरक्षा के लिए बहुत जरूरी है।
0: Alright, meanwhile, let's turn our attention now to Tamil Nadu. Politics has erupted over Tamil Nadu Chief Minister Joseph Vijay's UK visit. During this touchdown, he waved the ceremonial green flag to start the Michelin Le Mans Cup race at Silverstone in the United Kingdom, as actor Ajit Kumar took part in the fifth round of the 2026 championship. Udayanidhi Stalin has launched the big attack on Vijay's government by saying that the bipolar should be beginning of the TVK government's downfall. Meanwhile, the BJP, Nayanar Nagendran specifically, has raised questions over Vijay's UK visit. The Tamil Nadu BJP chief asked that the chief minister must issue clarification over the investment meetings that he took part in London. And the TVK has hit back saying that Thala Thalapathi are big pillars of Tamil cinema. With this event message, here is Thala Thalapathi fans should be united. Well, that's the message coming in from the TVK. We're of course tracking all the political developments. Listen in to these crucial reactions.
3: விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்ச காரணத்தால் தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ரெண்டு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த ஆட்சியாளருடைய வீழ்ச்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
4: நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க, சொந்த வேலையாக போயிருக்காரா இல்லை கூட யாரெல்லாமோ போயிருக்காரன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
5: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தலை தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹாத்ராப்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று நடந்த இந்த விஷயம். தலை அஜித் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெருந்தன்மையாக அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவரும் அவரோட டீமும் பங்கு படுற போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதிலிருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னு

0: இல்ல கூட யாரெல்லாமோ போயிருக்காருன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
1: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தலை தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹாத்ராப்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நேத்து நடந்த இந்த விஷயம். தலை அஜித் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெருந்தன்மையாக அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவரும் அவரோட டீமும் பங்குபடுற போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதிலிருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, தளபதியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஒத்துமை கண்டிப்பாக அது சொல்றதே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். யாரும் தனி நபருடைய விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படின்றத எல்லாருக்கும் தாழ்மையை அவர் கேட்டுக்கிட்டாங்க.
2: Now there is an unusual political argument that's emerging from the BRICS summit, and it concerns the menu that was served at the Prime Minister's dinner for visiting leaders. The dinner was entirely vegetarian, and the Congress leaders have criticized that choice, arguing that a country like India that has, you know, diverse tastes, and of course talking about how the guests should have been served a wider representation of Indian food, which also includes non-vegetarian. Rahul Gandhi on his side said 80% of Indians are eating non-vegetarian food. Pawan Khera, Mawa Moitra and others have all commented on that veg menu. The BJP in its defense argues that the criticism is misplaced, pointing out that the dinner showcased a wide range of Indian vegetarian menu and accusing the opposition of politicizing food. For the opposition, this is being represented as another example of what it sees as the government's preference for a particular idea of Indian identity. Rahul Gandhi has mentioned how many people eat vegetarian food. In fact, he said that is on record. Then we have Varis Pathan also taking a jibe, in fact saying that the Fufa Mamu will be upset. And for the government, the criticism is evidence of an opposition looking for something to attack after a summit it believes went very well. The BJP is in fact saying this really points to the success of the summit, given the fact that they have nothing else to criticize.
3: जो यहां पे मांस के नाम के ऊपर टारगेट करते हैं, उनके दो दो मुख्यमंत्री मंदिर में बैठकर मांस खा रहे हैं, क्योंकि ये लोग तो रूप बदलने वाले लोग हैं. हमारी अपनी आइडियोलॉजी है, हम अपनी आइडियोलॉजी के साथ कभी कम्प्रोमाइज नहीं करते. हम ये काम नहीं करेंगे कि हम कहेंगे कि यहां तो मांस के नाम के ऊपर एक जाति विशेष के लोगों को टारगेट करेंगे, खुद जाकर के थालियों में परोस परोस कर मंदिर में भी बैठ के खा लेंगे, तो ये काम हम नहीं कर सकते.
4: एक वोट बैंक को टारगेट कर हर चीज में राजनीति करते हैं. जो विदेशी डेलीगेट्स आए हैं उनको किस प्रकार का भोजन सर्व किया जाएगा ये सरकार तय करती है, और उसमें भी राजनीति करना, क्योंकि उनको लगता है कि एक वोट बैंक को ये करके खुश कर लेंगे.
5: अपने प्रतिपक्ष के लोगों से बातचीत नहीं की, और उनसे बातचीत करनी चाहिए थी, उनको भी इसमें सम्मिलित करना चाहिए था. कम से कम डिनर में तो जो है एक साझी वो जानी चाहिए थी, झलक जानी चाहिए थी. तो आप तो वहाँ भी भाजपा ही झलक दे रहे हैं, तो आप जब ऐसा करेंगे तो सवाल उठेंगे कि छोले में नमक कम था या मसाला ज़्यादा था, या हैदराबादी बिरयानी में मुर्गा था या नहीं था, या मटन था या नहीं था, ये सवाल उठेंगे सबसे पहले.
6: राहुल गांधी जी को भारत के सभ्यता और संस्कृति से कोई मतलब नहीं है. वो अपने आप को ननियाल के चश्मे से भारत को देखते हैं. भारत के लोग हमेशा सनातन और संस्कृति से पले और बढ़े हैं, और भारत की परंपरा रही है अतिथि देवो भवा. और हमारे यहाँ कोई भी शुभ काम में

0: बदलाव नहीं था, यह आत्मगौरव की पुनर्स्थापना है। हिंदी किसी भाषा की प्रतिस्पर्धी नहीं, बल्कि भारतीय भाषाओं के बीच आत्मीय संवाद और राष्ट्रीय एकात्मता की एक महत्वपूर्ण कड़ी है। इस सत्य का सबसे सुंदर प्रमाण हमारा अपना इतिहास है। स्वामी दयानंद सरस्वती जी की मातृभाषा गुजराती थी, फिर भी इन्होंने सत्यार्थ प्रकाश हिंदी में लिखा। महात्मा गांधी ने 1918 में मद्रास में दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना की। नेताजी सुभाष चंद्र बोस बांग्ला भाषी थे, पर उन्होंने आजाद हिंद फौज की संपर्क भाषा हिंदी को बनाया और देश को जय हिंद का नारा दिया, यानी हिंदी को सभी लोगों ने जन संवाद की भाषा बनाने में बहुत बड़ा योगदान दिया है।
1: Joining us, Akhilesh, on Hindi Divas, Amit Shah there calling for growth of Hindi while also emphasizing respect for all Indian languages.
2: Rajika, in fact, today is Hindi Day.
3: As Mr. Amit Shah mentioned that on this day, 1949, the Constituent Assembly adopted Hindi as the official language of the of India. And he also talked about that how people coming from different background, they also contributed in promotion of Hindi. He mentioned the names of Dayanand Saraswati, who was a Gujarati himself, but wrote Satyat Prakash in Hindi. Mahatma Gandhi, who came from Gujarat, but he promoted Hindi. And Subhash Chandra Bose, who was a Bengali, but he made Hindi the official language of the Indian National Army and gave Jai Hind slogan. He also talked about that how Prime Minister Narendra Modi has been emphasizing that Indian values and Indian languages should be promoted. In fact, this year, on 15th August 19th, while addressing the country, we urged about the Saptadhara or the seven streams. And in that, the seventh was the soft power. And Mr. Amit Shah says that Hindi is also one of the biggest power as far as the soft power is concerned. And that's why promotion of Hindi is very important. He also mentioned that, that the youth should learn as many as languages as possible. But while communicating with each other, they should use their own mother tongue. This is very important and one should not feel inferior while speaking their own language.
1: Right. And also, Akhilesh, he's also urged young people to learn as much as possible from the world while also remaining connected to Hindi and their own language and cultural roots as well. So an important messaging there by Home Minister.
3: In fact, we have seen that Hindi face a lot of opposition, especially from South India and Tamil Nadu. We have seen that the DMK, while it was in power, actually made Hindi a big issue. Even today, many South Indian states, they complain about what they call Hindi imposition. In that sense, it's very important to remind all Indians that Hindi actually works as a bridge among all the Indian languages.
1: Right, Akhilesh, stay on with us. We also have Atul Londe of the Congress Party joining us. Mr. Atul, you heard from Amit Shah there. He calls for growth of Hindi while also emphasizing that there has to be respect for all Indian languages. So government has repeatedly spoken about increasing the use of Hindi in official communication. You know, today's message is not just about Hindi, but also about several other languages that we practice and talk in India as well. So what do you think today's message is all about, suggesting a broader approach?
4: So there should not be any kind of enmity as far as languages are concerned. Languages are the reflection of our diversity, and there should be unity also. But the very friend of a colonialism are talking about imposition of language. Problem arises when you try to impose it. We are in a globalized world. And in globalized world, if you are a multilingual, if you are a bilingual, multilingual, it benefits you in your business, it benefits you in daily life, it benefits you in connecting with the local people. So everybody should try and learn the languages which India talks, which India represents, which through which India expresses. So there is no issue of talking about whether one language should be imposed on others. It should be acceptable. It should be accepted by others. If you try to impose, You will find people started opposing you. Exactly the same thing is happening
1: right,
4: in Mumbai.
1: So no language.
4: I stay in Nagpur.
1: Accepted. Thank you, Mr. Londe, for joining us with your perspective. Let's shift our focus. Politics has erupted over Tamil Nadu Chief Minister Joseph Vijay's UK visit. During the visit, he waved the ceremonial green flag to start the Michelin Le Mans Cup race at Silverstone in UK as actor Ajit Kumar took part in fifth round of 2026 championship. Udayanidhi has launched a big attack on Vijay's government by saying the bipole should be the beginning of TVK government's downfall. Meanwhile, BJP has raised questions over Vijay's UK visit. Tamil Nadu BJP chief Nayanar asked, CM must issue clarification over investment meeting in UK. TVK has hit back saying Thalai Thalapathi are big pillars of Tamil cinema with this event. Message here is Thalai Thalapathi fans should be united.
5: விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்ச காரணத்தால் தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ரெண்டு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்குது. இந்த ஆட்சியாளருடைய வீழ்ச்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
6: We'll see coming days what he will do. Because I don't think so he is going to meet any investors or investment meeting, but he went for the he inaugurated the car race, so the car race for the sports minister was there and the sports secretaries was there. So we see the Tamil Nadu government has to be clarified to the people of Tamil Nadu whether he went to the inaugurate only for the car race or he is going to meet the investors. That clarify the Tamil Nadu government is not given. So that's why we are all confused state.
7: நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. சொந்த வேலையா போயிருக்காரா இல்ல கூட யாரெல்லாமோ போயிருக்காரான்னு சொல்றாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
8: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தலை தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹாத்ராப்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நேத்து நடந்த இந்த விஷயம். தலை அஜித் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெருந்தன்மையாக அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவரும் அவரோட டீமும் பங்குபடுற போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதிலிருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, தளபதியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஒத்துமை கண்டிப்பாக அது சொல்கிறதே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். யாரும் தனி நபருடைய விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படின்றத எல்லாருக்கும் தாழ்மையை அவர் கேட்டுக்கிட்டாங்க.
1: With that, it's a wrap on this bulletin. We'll be back with more news and updates. Stay tuned with NDTV.